हो ना भाई।

garden. Thank you.

வருகின்றன.

そう。

இருக்கப்படியே காலை வணக்கம். அப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலையகத்தில் நான் உங்கள் கலந்து மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கு பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலில்

我什么？

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருகிறது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, கடுமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் வந்தால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நீட்டி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இங்கே தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்ல நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கீரணம் அல்லது காசு பணம் நகைநட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாம் இன்று பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்ய, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோ ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாது. உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றிக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாது. திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தணும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிய ஒரு ஒரு இதை நாங்கள் சட்டத்தை கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வகையில் பாட்டலையை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒருவர் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரையில் இரு பாடல்கள் பாட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் கடைசியாக ஒழித்த பாடலோடுதான் நான் கொண்டு வருவேன். அந்த வரையில் எங்கு அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக பாட்டலில் வருகின்றது. கேட்கும்

0: எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லியிருக்காரு?
1: அடுத்த வாரம். எங்க ஊர் தரதாவே ஆயிட்டீங்களா?
0: ஆசைப்படுறேன்.

0: பேசுறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி தாத்தா கிட்ட பேசுறீங்க?
1: வர சொல்லி

மக்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் இரு பாடல்கள் அற்புதமான பார்வையை கூடிய இடைக்கால பாடல்கள் பார்வையை கலைக்கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைவத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலை இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டிப்பாக பார்ப்போம்.

வேலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராணிகள் என்று சொல்லி பிரகாசமான பாட்டு பாடல்களுடன் காதலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரின் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் தரம் ஐபிஆர் லண்டன் தலைவர். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி ஒழுங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை எங்கு அந்த வரி ஒழிக்கின்றது என்பது நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கு ஒழிந்திருப்பது என்பதை கண்டுபிடிக்க.

0: நிற்கட்டு, என் நிற்கட்டு அள்ளி கொண்ட மங்கை சேரும் என்ன.
1: காட்டலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒழித்து வருகின்றது. இதுவரை நேரமும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரில் நான் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இரு பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தும் நான் உங்களுக்கு இதனிடமும் உங்களோட பயணத்தை அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நானும் இந்நிகழ்ச்சியில் உங்கள் விடுபடுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடுகின்றேன். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் இதையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

வருவதில்லையே தான்.

0: உள்வதி அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நடிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

பூலே கொண்டாடது இந்த வண்ணமையில்லாத நம்மியது போலே போற்றுவது புத்தான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனு

வருது சந்தோஷம் என்ன போறது.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடுமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம்

இசைக்கோளங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல். மறந்தேன் நான் மறந்தேன், நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

குறும் கண்ணாடி காதலை சொன்னாடி சிசிறு சந்தாடி சிறு கண்டாடி சிக்கிமுத்து பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சத்தம் போட்டு குதிக்க தோணுதே சத்தம் என்று கேட்ட பாட பாட தோணுதே வெக்கமின்றி ஆட தோணும்

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேறோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச கமல் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியை தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல்.

குளிக்கவே அருவியிலே குளிக்கிறது போல் இருக்குதா.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவின் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்றேன்.

0: ஆணையாத முடிவில்
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகேதத்தை பாடு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

vai pro Veriga do

Es un turno.

un mundo más fácil, ni que digan.

ஸ்ரீ கணேஷ்.

இப்பொழுது கோலத்தில் நீர் வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாட்டின்

0: gece yarısı gelenlerden modern saatin saatle yuradı.
1: Nanda Tiri'nin Yuvul Şankar Raja İseyin Eski Bala Kırmı'nın Kureli Paneli Bağdaki Vareyi Birinci Mün Paniya Ağrı. Mün Paniya Ağrı. Mekmaneli Yeri Yeri Yeri Yeri
0: புரியாத உறவில் இருந்து அறியாத சிலைகள் கண்டு மாற்றம் கண்டுகள் நீங்கள் இதோ பாடல்.

0: தூப்பாடும். ட்ரம் இசைத்து அந்நிலத்தில் சேர்ந்து மக்கள் குரலில் ரோஷன் ஸ்ரீ என்று ஜனாதிபதி அவர்கள் பாடல்
1: இதோ காட்டுகிறேன்.

0: தமிழ் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: வரியில் இருந்து என் காதலி பாடும் ஏன் காதலி என் காதல் என்னுடன்
0: நான் ஓவியம் என்று கூறியிருந்தேன் ஏன் தண்ணீர் என்று இதுவும்

0: சூழ்நிலைக்கு தெரிவில் ஈவுகணக்குமார் ஞானாம்பாள குரலில் நா முத்துக்குமார் வரையிலிருந்து பொன்னை நம்பாது பாடல்.
1: தண்ணீர் நம்பாது ஏமாற்று
0: தண்ணீரில் காதல் சொல்லாது இதோ பாடல்

0: இசை குழந்தைன்னு கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் கல்விமுத்து வரையில் இருந்து சக்கரநிலையில் பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் சொல்லி அதை பச்சை வைத்தது உன் தங்கை என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் எழுத்து துணி தாழ்ந்து குடும்பம்.
1: கவிதை பாடு ஆதர் கூட்டம் கண்கள் கடைசியில் நம் கொள்கும் பின் செய்யும் காணும்
0: சக்கரை நிலையில் பெண் நிலவு
1: காணும்போது.
0: இதோ பாடல் வான்படுத்தி.

0: வானலை வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரித்து அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கின்றது. இடையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் பதினெட்டு வரியிலிருந்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருக்கிறான்.
1: இன்னும் இன்னும் எனக்கு வேண்டும் என்று சொல்ல போகிறார்கள்.

0: என்ன சொல்ல போகிறார் பாருங்கள்.
1: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும். இல்லை என்று சொல்ல தாங்க வந்திருந்தால்
0: இன்னும் இன்னும் எனக்கு வேண்டும் என்று சொல்ல போகிறார்கள்.

0: சர்வதேச பெண்களின் ஐடிஆர் கனடா யுகம் வரவு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகிறது பாடல்.
1: நான் சிறுத்தால் பிறகு ஹிப்ஹாப் தனியா மற்றும் தஞ்சி பாய்ஸ் கொண்டு ஹிப்ஹாப் தனியா மற்றும் வரையிலிருந்து டோம் டோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு
1: இவன் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா இது பாடல்.

0: கொண்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல் ரிஜன் பிரிவில் ஏ ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே அனந்தனிய பாடல்.
1: தனியே தனதனிக்கு நான் காட்டு காட்டி நின்று நிலைமை பொருள் நிலுமையும் பொருள் என்று இருந்தேன். இதோ பாடல் கட்டளையில்

0: பாடல்
1: மின்சார கடந்து இடையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா ஆசிரியர் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அதை கேட்டுத்தான் ஆசை, புல்வெளியின் ஓசை கேட்டுத்தான் ஆசை,
0: பச்சைகளின் கூ கூ கூ பூச்செகளின் தங்கிடம் பிடிதரவி தங்க பெய்யும்
1: யூப்பாறு கட்டளை.

0: பேசிக்கொண்டிருப்பது இது சர்வதேச தலைவரின் ஐபிஆர் மற்றும் கனடா முகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கடவுளை குறித்து மிகவும் உடையில் வருகின்றது கதைப்போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்கு.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? உன்னை காணும் கை கூடினால் கதைக்குமா கதைக்குமா?
1: இதோ பாடல்.

0: இது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் ஐபிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா மிகவும் வாழ்ந்தது.
0: நேர்கள் இப்பொழுது நிகழ்வை நிகழ்த்தியும் மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூறி சொல்வது
0: உங்கள் அன்பின் ஜனநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

காலை வணக்கம். மறுபடியும் அன்பான அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைநகரத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலைநகரத்தில் நான் உங்கள் கரன். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார்கள். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்க போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடலில் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலில்

பாட்டடைகள் அடித்துக் கொண்டு கொண்டது ஒரு வரையில் இரு பாடல்கள் ஐந்து ஆறு லண்டன் கலையும்.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்துறை அம்சங்களாக கூட உணர்ந்த வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, உண்மையாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பதை திறம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் வந்தால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவி மனைவிக்குரிய அன்புமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாம் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்ல நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்தது ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகிற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து கொண்டிருந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்றதை நாங்கள் உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் விரும்பிய ஒன்றை பெறுவதற்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள், உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்போரமாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களை போதிக்கப்படுவது பாசம், திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வது, தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாற்ற பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விட்டார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து போகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதை நாங்கள் சட்டத்தை நம் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது தேர்வடைக்கலாம் போகும். வாழ்க்கை நம் கையில் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வகையில் பாட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒருவர் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமணி பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவர் இரு பாடல்கள் காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலுடன் நான் கொண்டு வருகிறேன். இந்த வரையில் இங்கு அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டிலில் வருகின்றது. கேட்டு

0: பிறந்தாலும் சந்தோஷம் தான்.
1: சில பேரு
0: முக்கியமானவங்க.

0: எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம். ரெண்டு மூணு பேரோட வெயிட்டிங்களா?
2: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறீங்களா?
1: சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வரக்கூடாது.

பாடல்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல் அற்புதமான பாதை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் சொல்லலாம் பாடல்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தையை மட்டும் கண்டுபிடிக்கும்.

வார்த்தையில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால திராணி என்று சொல்லி அந்த காட்சிமான பாட்டு பாடல்களுடன் காதலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கான ஐபிஆர் லண்டன் கலை. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி கொங்கில் எடுத்து அது முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் இருந்து அந்த வரி ஒழித்திருக்கிறது நீங்கள் தான் கேட்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள். கொஞ்சம் ஒழிந்திருக்க

0: நிக்கட்டு என் நிக்கட்டு அள்ளி கொண்டம் வாங்கை சேரும் என்ன
1: காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒழித்து வருகின்றது. இதுவரை நேரமும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலி கண்ட ஐசிஆர். அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் உங்களுக்கு
0: நன்றி வணக்கம் அன்பான.

so

சிகிச்சையாளர்களுக்கு நாங்கள் தருகின்ற முதல் பாடல் மீண்டும் ஒரு இசைக்குலத்தில் இணைகின்றது. வலிமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதம் தெரிதா மற்றும் விச்சு நாதம்.

இயற்கையானது நாங்கள் தருகின்ற முதல் பாடம் மீண்டும் ஒரு இசை போல வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு

0: அடுத்த பாடல் ஜான்சி ரெட்டி அன்னிகன் சிங் மற்றும் குரவி லோகேஷ் வடிவேலுவும் ஜலாதிபதி அவர்களும் பாடல்
1: இதோ பாட்டு

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் சொல்கின்ற பாடல்
1: மற்றும் வரியில் இருந்து என் காதலை பாடல். ஏ காதலி என் காதல் என்னையும்
0: நான் ஓவியம் என்று தெரிந்து ஏன் தமிழ் என்று இதுவும்

0: இசை குழந்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத் திரையில் மணிஷாமா திரையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பல்லமுத்து வரியில் இருந்து சக்கரை நிலவி பாடல்.
0: மனம் பற்றி தன்னைத்தான் செல்வி, அதை பற்றி வைத்தது உன் தந்தை. என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருந்து புனிதாவுக்கு குடும்பத்து.
1: கவிதை பாடல் காதல் பாடல் கடைசியில் எல்லாம் போய்கள்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும் போது.
0: இதோ பாடல் மான் பல்கிறேன்.

அலங்கரித்து அஞ்சல் தருகின்றேன். அடுத்து பாருங்கள், மிஸ்டர் லோகல் இதோ பாரு,

0: காலங்கள் வானிலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சி அவர்களுக்கு அடுத்த வரப்பாடல்
1: வந்து கொண்டேன் வந்து கொண்டேன் இடையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போ, இல்லை என்ற சொல்லை தாங்க வகிற்கால்
1: இன்னும் இல்லை இருப்பவர் இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறார்கள்.

0: சர்வதேச தமிழ் நல்லது ஐடிஆர் யுகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகின்ற பாடல்
1: ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சங்கீதா இப்போது ஹிப்ஹாப் தமிழா இருந்து மற்றும் வரையில் உள்ள ரோம் ரோம் பாடல்
0: உன் பார்வை உன் பேச்சு
1: இன்னும் தூரம் எவ்வளவு தூரம் உன் பின்னால் நான் வரவான் இன்னும் பாடல்

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே அண்ணன் பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டி காட்டி நின்றேன், நிலைமை பொருள் நிலைமையும் பொருள் என்று இதோ பாடல் கட்டளை உள்ளது.

0: தனுஷ் மறைவதற்கு பூமி என்ற சுற்றி பாடல்.
1: வாழ்க்கை மேலும் ஜோடி ஜாலியானது வயிற்று வயதுக்கு காப்பியானது பணம் வந்தது ஆனது.

0: அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கதவு திரையில் ஏ ரஹ்மான் இசையும் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அதை கேட்டுதான் ஆசை, உன் விருது மீது அதை கேட்பதான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ பச்சைகளின் ரிங்ரிங்கும் சங்கீதம் சுடிதருவி தங்க பெய்யும்.
1: இது பாடல் பார்த்து

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டேட் கொண்டிருந்தது. இது சர்வதேச தலைவர்களில் ஐபிஆர் மற்றும் கனடா யுகம் பாகவதி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மாய் கடவுளை திருப்பி மிகவும் ஸ்ரீராம் குரலில் கோசேஷாவரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் இன்று உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இன்று.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் என்னை பாடும் கை கூடினால் அதிகமா அதிகமா.
1: இதோ பாடல்.

0: இதுவரை தேர்ந்தெடுத்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழர்களின் ஐபிஆர் சாங் மற்றும் கனடா மிகவும் வானது.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிகழ்த்தி மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி உரை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

இதுவும் ஏதோ எதுவும் தோன்றவில்லை, இதுவும் இருந்ததில்லையே அதை இருந்தால் அவ்வளவு முடிந்தது. இது பாதை.

bir nevi barındırıcı, ayrıca sağlık, huzur,

ಮಾಡ್ತಾರೆ.

ஆனா வாழ்க்கை நல்லதையும் நம்மளுக்கு தரும் அதையும் நம்ம ஒரு பண்ணணும். இது பாடல்

ஸ்ரீ வந்து

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் இதை இருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

0: முழுவதில் அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை நீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

மழை துளி

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காலல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

போலே பொன்னானது இந்த வண்டமையில்லாத நம்மியது போலே போற்றுவது பொத்தான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனுடன் இந்த மாமனுடன் மனசு மல்லியப்பு போலே பொன்னானது இந்த வண்டமையில் அதனால் எண்ணினது போலே சூடுது.

0: மயில் அதனால் எழியது போலே
1: போச்சோடு மயில் கூடி வருது சந்தோஷம் என்ன போல் கூடி வருது.

0: பெற்றுக் கொண்டிருப்பது இசை கூடங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் வளர்ந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சத்தம் போட்டு குடித்த தோணுது சற்று முன்பு கேட்ட

சத்தம் போட்டு குதித்த போனதே, சத்தம் என்று கேட்ட பாட பாட போனதே, வெட்கமின்றி ஆடப் போகும்

0: தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.
1: யாரோ இவன், யாரோ இவன்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சி தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பணி கடலுக்குள்ளே துடித்தது போல் இருக்குது. கொட்டும்பணி கடலுக்குள்ளே துடித்தது போல் இருக்குது.

0: உத்தியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. உள்ளாச கோட்டை கட்டி உத்தியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. பன்னீரை ஊற்றி ஊற்றி குளிக்குது
1: குத்தாலம் அருவியிலே குளிக்கிறது போல் இருக்குதா மனசேமயத்துதா சுகமும் கிடைக்குதா. குத்தாலம் அருவியிலே குளிக்கிறது போல் இருக்குதா
0: குத்தாலம் அருவியிலே குளிக்கிறது போல் இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளிக்கிறது போல் இருக்குது.
2: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
3: இத வந்து விட்டாரே நத்த

உள்ளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகு.

சங்கீதம் பாடும் நீரோடையின் தலத்தலத்து இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற

Yine gelirdi bari.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

வணக்கம், இனிய காலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரு. மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கருவில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்களுக்கு பாடல்கள் காத்திருக்கு வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை விருப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலை

காற்றிடையில் அழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஐடிஆர் லண்டன் கலை.

இல்லை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வருகிற ஒரு பாடல்கள் நிஜமாக ஒரு வருகிற பாடல்கள் வாழ்க்கை அர்த்தங்களாக இருப்பது நம்பர் ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனியாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது என்னதான் முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடையும். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேச்சு வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் இருப்பார்கள். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிஞ்சிருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பெண் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும், இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவி கூடிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும், தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது வீடணம் அல்லது காசு பணம் மகனுக்கு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்கின்றதை நாம் குறிப்பாக உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்வீர்கள், உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யலாம், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்வீர்கள், நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள், நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாது, உங்கள் தவறுகளை உங்கள் ஏற்றிக்கொள்ள மறுப்போர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்ய, உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசம், திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசவையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும், தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் சோர்ந்து நின்று விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தப்பி கொடுத்து உற்சாகப்படுத்த உங்களுடைய நடத்தினது முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களே நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் இங்கே நாள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதை நாங்கள் சட்டத்தை நம் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அமைந்து இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் பாட்டலையை ஒழித்துக் கொண்டு சொன்னது ஒரு வரையில் இரு பாடல்கள். நிச்சயமாக அடுத்தாக நான் இதை திருமண பாடலாக எடுத்துவர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரையில் இரு பாடல்கள் பாட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒழித்த பாடலுடன் நான் கொண்டு வருகிறேன். இந்த வரையில் இங்கு அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை முன்புதான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக பாட்டலில் வருகின்றது.

0: நல்லா இருக்கேன்பா.
1: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
0: அடுத்த வாரம்.

0: கேக்குறீங்க. வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறது.
1: வார்த்தை கேட்டுக்கிட்டு வரக்கூடாது.

கலைக்கலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடலை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் சொல்லியை கலைக்கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைவத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி நகரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று பார்ப்போம்.

Dude.

0: கொதிக்க
1: எல்லோரும்
0: தென்றல் என்னை,
1: தென்றல் என்னை,
0: தென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டிலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராணிய என்று சொல்லி இடகாசமான பாட்டு பாடல்களுடன் காட்டிலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது நான் உங்கள் ஐபிஆர் லண்டன் செய்யும். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எழுதி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை எங்கே அந்த வரி ஒழிக்கின்றது என்பதை நீங்கள் இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழித்திருக்க வேண்டிய கண்டிப்பாக.

Yeah, exactly.

0: நித்தத்து என் நித்தத்து அள்ளிக்கொண்ட மங்கை சேரும்.
1: காட்டிலையில் ஒழித்து வைக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால புராணிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒழித்து வைந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகமானொலியின் அன்பான உறவுகளுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி என்ற ஐடிஆரும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தும் நான் உங்களுக்கு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.

0: யாருக்கே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம் குரலில் பழனி பாரதி வரையில் இருந்து
0: புரியாத உறவில் நின்று அறியாத சிலைகள் மாற்றம் தந்துடன் நீவர் இதோ பாடல்.

0: பாடு. ரம் திரையில் அன்னிகள் திசையில் மற்றும் குரலில் ரோஷன் ஷர்மிலிருந்து ஜனாதிபதி அவர்களின் பாடல்
1: இது பாட்டு.

பொன்னியின் செல்வன், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் முகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் டூயட் பிரிவில் வெற்றி உறவில் ஏராளம் இசையில் மற்றும் வரியில் இருந்து தென் காதல் பாடல். ஏன் காதல் என் காதல் என்னென்ற நான் கோவிலிருந்து பிரிவில் ஏன் பன்னிரண்டு இதுவும்

0: இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: திரையில் மணி சர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலையில் ஆகும்.
0: மனம் பச்சை தண்ணித்தான் சென்று அதை பற்றி வைப்பது உன் பண்பு. என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எழுத்து புனிதாங்கு குடமைக்கும்.
1: கவிதை பாடல் ஆதர் கண்கள் கடைசியில் எல்லாம் கொண்டு
0: சக்கரை விளைவு பெண் விளைவு
1: காணும்போது
0: இதோ பாடல் வான்படுத்தியது.

0: கலந்திருக்கு அன்பில் தருகின்ற அடுத்து பாருங்கள். மிஸ்டர் லோகோ குறித்து சிப்பத்தங்கா குறித்து அன்னிவு குறித்து மிர்ஷி விஜய் கருவிருந்து சக்தி நிகழ்த்தி பாடும். அவள் வேறா பார்த்தது கொஞ்சம் வேறா ஆகுது.
1: அவள் வேறா கிடைக்கும் மூன்றாம் நடக்கும்

0: சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்லுகிறார் பாடல்.
1: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருக்கிறான்.
0: இன்னும் இன்னும் நினைப்போ நிர்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறார்கள்.

0: சர்வதேச சம்பந்தங்களில் ஐபிஆர் யுகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து அமைகின்ற பாடல்.
1: நான் சிறுத்தால் சிறப்பு ஹிப்பப் கனிலா மற்றும் சங்கீதாய் சொற்கள் ஹிப்பப் கனிலா இசையில் மற்றும் வரையிலிருந்து ரோம் ரோம் பாடல்.
0: உன் பார்வை பேச்சு வேலை
1: இதன் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா இது பாடல்.

0: மின்சாரங்களும் திரையும் ஏ ஆர் ரஹ்மான் இசையும் சுஜாதா மற்றும் அனுஷா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது முன் விரியும்
1: பச்சைகளின் கூப்பூக்கும் பச்சைகளின் ரிங்கிங்கும் தங்கிதம் சுடிதருவே தங்க பெண்ணும்
0: பாடல் பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்பீக் பாயிண்ட். இது சர்வதேச நிறுவனங்கள் ஐசிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கலவரை பிரிவில் மிகவும் பிரிவில் கோஷா வருகிறது. அதே போமா, நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இல்லை.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் இன்னும் கேட்க வேண்டும். உன்னை மாண்டும் கை கூடினான். அதே போமா, அதே போமா.
1: இதோ பாருங்கள்,

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணின் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியை தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமிங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

Thank you.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை மாமன்.

வருது சந்தோஷம் என்ன போற கூடி வருது.

0: கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோ

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வட்டி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சேர்க்க தோணுறேன் சத்தம் போட்டு குதிக்க தோணுறேன் சத்திரம் முன்பு கேட்ட பாட பாட

குரு கண்ணாடி காதலி சொன்னாடி சிசிறு சொல்லாடி சிறு கண்ணாடி சுற்றுமுற்று பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சட்டம் போட்டு பிரிக்க தோணுதே சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெட்டமின்றி ஆடப்போ

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்ணே வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: புத்தாளம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, புத்தாளம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா,
1: உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே பிடித்தது போல் இருக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே பிடித்தது போல்.

0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தா.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

அதிர்ச்சியான பெண்கள் சங்கீதம் பாடும் நீரோடையின் சரசரத்தில் இந்த அழகுக்கெல்லாம்

Give it to the party.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு.

when you get

Thank you.

can't be there.

வருகின்றன.

0: நிச்சயார்த்தத்தை நாங்கள் கருதுகின்ற முதல் பாடல் காதலை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவசங்கர் ராஜா, இசையில் விஷ்ணு பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி. வரியில் இருந்து முன்பணியாக பாரு
0: புரியாத உறவில் அறியாத சிலங்கள் மாற்றம் கண்டுகள் நீரா.

பிரான் பிரிவேட்டில் அன்னிரன் திசையில் மற்றும் குரலில் ரோஷேஷ் வரியிலிருந்து ஜலா பாடல்

0: டிவிஷன் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் டாப் மற்றும் கனடா யூகம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: லூயிஸ் பிரிவில் எஸ்பிபி கூறுவது ஏராமல் கட்டியில் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல் ஏன் காதலி என் காதலி என்னையும் என்று சொல்கிறார்
0: நாம் ஓவியம் என்று தெரிந்தது ஏன் தண்ணீர் என்று கேட்கிறார்
1: இதுவும்

0: நீதிமன்றங்களில் நீதிசன குமார் ஞானாமிர்தாள குரலில் நா முத்துக்குமார் வரையிறது தன்னை நம்பாது பாடல்.
1: தன்
0: நிறுவனம் பாடல் சொன்னார். இதோ பாடல்.

0: இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: திரையில் மணி சர்மா குரலில், ஹரிஷ் அகர்வா குரலில், பல்ரமுத்து வரியில் இருந்து சக்கரை நிலவு பாடல்.
0: மனம் பத்தை தன்னைத்தான் சொல்லி அதை பற்ற வைத்தது உன் தந்தை. என் வாழ்க்கை என்னும் பாட்டாயருக்கு புனிதாவுக்கு குடும்பம்.
1: கவிதை பாடல் ஆதல் அன்பு கடைசியில் கொள்கை
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் மண் பருத்தி.

0: செய்தித்தாளர் தெரிவித்து நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்கள்
1: மிஸ்டர் லோகல் குறித்து சுப்பந்தா குறித்து அனிருத் குறித்து மிஸ்டர் விஜய் வந்திருந்து தக்கனு தக்கனு பாடல் அவர் வேறா பார்த்தது கொஞ்சம் வேறா ஆகுது
0: அவர் வேறா பிரிவு படம் மூன்றாம் வகுப்பு
1: இதோ பாடல்

0: வானங்கள் வானலை கண்டு கொண்டு சிரிக்கிறது. இயற்கை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்று சொல்ல தாக வகிற்றால்
1: இன்னும் எனக்கு என்ன சொல்ல போகிறார். பாடல்

0: வைத்துக் கொண்டு இருப்பது சீட்டு போன்றது. அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் இடையில் ஏர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே அண்ணன் தனியே பாடல்.
1: தனியே தனது நான் காட்டு காட்டு நின்று நிலைமை பொருள் நிலுவையும் பொருந்தென்று இருக்கும் இதோ பாடல் தகவல்கள்.

0: மின்சார கலவை இதையும் ஏ ஆர் ரஹ்மான் இசையும் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் கிரெடிட் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அதுக்கு தான் ஆகும். பொன் விரியும் ஓசை அதுக்கு தான் ஆகும்.
1: பச்சைகளின் கூ கூ கூ பூச்சைகளில் இறங்கி சங்கீதம் சுடி தருவி தங்க பிள்ளை
0: தூப்பாறை கட்டளையிடும்

0: கொண்டிருப்பது இது சர்வதேச தமிழ்மொழி ஐசிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கடவுளை குடியில் நிகழ்வின் திசையில் ஸ்ரீராம் குடையில் கோபூஜா வருகிறது. கதை போமா, நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் நீ உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நீங்க.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? உன்னை காணும் கை கூடினால் அதிகமா அதிகமா.
1: இதோ பாடல்

0: இது சர்வதேச தமிழ்ந்து ஐபிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி
1: நேயர்கள் இத்தோடு இந்த நிகழ்வை நிகழ்த்தது. மீண்டும் ஒரு
0: இசை கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூடி இதை தொடர்ந்து
1: உங்கள் அன்பின் ஜனநாதன்
0: மற்றும் விச்சு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே,

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தையே.

0: ஆசை முழுவதில் அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது. மலர்கள் கேட்டேன்

மகிழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

Bence yaptığı doğru.

போதே போனாதது இந்த வண்டமையில்லாத நம்மியது போதே போச்சுடுது புத்தால கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை இல்லை மாமனுடன் இந்த மாமனோட மனசு மல்லிய புத்தோதே பொன்னானது இந்த வண்டமையில் அதனால் என்னது போதே சூடுது.

0: நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடும் ஐயா.
1: ஆடாத கால்களும்

பார்த்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்தி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

தந்தாலே சிற்று முற்று பார்த்துவிட்டு சிரிக்க தோணுதே, சத்தம் போட்டு குதிக்க தோணுதே, சற்று முன்பு கேட்ட பாட

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசை கோலங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியின் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

చదువులు కుదా పుట్టాల కరువు కుదా.

கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. கொத்தும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது.

Okay, here, what are you doing?

0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தர் பாவம் செல்றா என்று பட்டேன். பாருங்கள் என் ஆனந்தத்தை, இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமென் நானும் அவன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் தலசிறப்பு. இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்றேன்.

அணையாத படிக்கும். அந்த ஜீவகேதத்தை பாரு.

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்

but

இந்த நிகழ்வு மிகவும் சிறந்தது. மிகவும் மிகவும் அறிவுறுத்த தகவல் இது பாடல்.

ಕೆಜಿ ಬರುತ್ತದೆ ಅಡಿಗೆ ಹಾಗೂ ನೀರು

பாரு.

Thank you.

அடுத்த வருடத்தில் துப்பாக்கியிருந்து யுனிவர்சிட்டி செய்யும் ஸ்ரீ சிதம்பரம் விவேகா வருகின்றனர். ஸ்ரீ

一些

சொன்னீங்க. காலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரை லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலையகத்தில் நான் உங்கள் கலந்து மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பாடல். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழித்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலில்

பாடலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, கடுமையாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வயது வரும்போது முக்கியமாக அதை சேர்ந்தது. இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்புமான வாழ்க்கையை முடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது தீரணம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாம் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்போர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் போர்கள் என்று விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நிறைய நாள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு இதை நான் பத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நாங்கள் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை பேசுகின்றது, சந்தோஷிக்காமல் இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காட்டளையை எடுத்துக்கொண்டு பின்னர் ஒரு வரையில் இரு பாடல்கள் நிச்சயமாக அடுத்தாக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரையில் இரு பாடல்கள் காட்டளையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் கடைசியாக ஒழித்த பாடலுடன் நான் கொண்டு வருகிறேன். அந்த வரையில் எங்கே அந்த பாடல்களை ஒழிக்க வேண்டும் என்று நான் அனுபவிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டளையில் வருகின்றது.

heart.

0: போறதுனால சந்தோஷம் தான்.
1: அந்த சில பேரு
0: முக்கியமானவங்க.

0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம் இன்னொரு தடவை.

0: வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி பாப்பா கிட்ட பேச சொல்லு.
1: சொல்லிட்டு அது என்னங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வரக்கூடாதுன்னு

மக்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடலைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி பாடலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தையை மட்டும் கண்டுபிடித்து பார்ப்போம்.

0: இதயம் கொதிக்க என்னை முத்தமிட்டது.
1: காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமம் என்று சொல்லி ரகசியமான பாட்டு பாடல்களுடன் காட்டளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்களுக்கான ஐடிஆர் இல்லாமல் செல்வோம். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி தொகுதி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை எங்கு அந்த வரி ஒழிக்கின்றது என்பதாக கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழிந்திருப்பது என்று கண்டுபிடிக்க.

0: நித்தத்து என் நித்தத்து அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்ன.
1: காட்டலையில் ஒழித்து ஓகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒழித்தொழுந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் விதமானவர்களின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரை நன்றி. அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் உங்களுக்கு இதுவரையிலும் என்னோட அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் வார்த்தைகளை கூறிக்கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடுபடுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் எங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடுகின்றேன். நன்றி.

தமிழ் செய்யும் வானலையில் இது பல் சுவையில்

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில்.

0: அதை கொள்வதில் அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமிங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நடிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா சிறையிலிருந்து வானலை வருகிறது.

கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லிய போதே பொன்னானது இந்த வண்டமையில் அதனால் என்னது போதே

வருது, சந்தோஷம் நினைப்போடு கூடி வருது.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

பாட பாட தோணுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

تجدوني كده.

உடம்பு கிழக்குது உள்ளோ திருக்குது, உடம்பு கிழக்குது உள்ளோ திருக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடித்தது போல்.

0: பல்லாண்டு தாடி ஒண்ணு கழிக்குது, உள்ளாட்ட கோட்டை கட்டி குச்சியில கொடியும் கட்டி, பல்லாண்டு தாடி ஒண்ணு கழிக்குது, பன்னீரை ஊற்றி ஊற்றி குளிக்குது,
1: குத்தாலம் அருவியில் குளிக்கிறது போல இருக்குது.

0: அருவியிலே குளிச்சது போல் இருக்குது, குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சடசடத்து. இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற

0: நானே யாரோட போடுவேன்.
1: நீங்களா? நான் தேடி இந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு.

எதுவும் பேசியது, இந்த ஏதோ எதுவும் தோன்றியது, இதுவும் இருந்தது, அது இருந்தால் தகவல் முடியும். இது

Hadi yavrum.

போல வாழ்

நிச்சயங்களை பொறுத்து அடுத்த வருஷம் வரும் துப்பாக்கி ஓட்டி டிவி ஸ்ரீதர் கொலை செய்து ஜி ஸ்ரீராம் குறித்து விஜேதா வரியில் இருந்து ஸ்ரீ ரஜினி

হ্যাঁ বাজার।

இசை பொருட்கள் தங்குகின்றன. வரவேற்கிறேன்.

சொன்னீங்க. காலை வணக்கம். மறுபடியும் அன்பானவர்களே நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கலந்து மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பாடல். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலை

我送慢的。

பாடலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது திறம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகும் போது திருமணமும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வயது வரும் போது நாங்கள் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வழி புரிஞ்சிருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்புண்ணியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகிற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்றதை நாம் பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள், உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்வார்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மற்ற வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை கட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தணும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நாள் வாழ வேண்டும் என்று ஒரு ஒரு ஒரு ஒரு இதை நாங்கள் சத்தத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷித்து அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காட்டளையை முடித்துக்கொண்டு சொன்னது ஒருவர் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரின் இரு பாடல்கள் காட்டளையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வகையில் எங்கு அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டளையில் வருகின்றது.

0: சந்தோஷமா இருக்கும், உன்னால மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
0: யாரு அந்த சில பேரு
1: முக்கியமானவங்க?

0: அத்தவாரம் எங்க ஊர் தானே வேட்டிங்களா?
1: ஆசைப்படுறேன்.

மனங்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடலைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி பார்வையை கலை கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டு பார்ப்போம்.

விழாக்களையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாவம் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராணிய என்று சொல்லி அந்த காட்டுமான பாட்டு பாடல்களுடன் காலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் பேரன் ஐடிஆர் இளம் கலை. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுங்கிருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியில் எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒழிக்கின்றது என்பதாக இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழிந்திருப்பது என்று.

I can't die.

0: விக்கத்து என் வித்தத்து அள்ளி கொண்ட மாங்கை சேரும் என்ன.
1: காட்டலையில் ஒலித்து வருகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒலித்தொழிந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசியா மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசியார் தான் யுகம் வானொலி கனடா ஐசியாரும் நன்றி. அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இரு பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்து நான் உங்களுக்கு உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியில் விடுபடுகின்ற மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் எங்கள் எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடும்.